புரமீ தெக ஜட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறையக நாரதுபூதம் புரமீ தட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறையக நாரதுபூதம் புரமீ தட்டாஜூட்ட முனு சிறமுன் நிறைய திசூலம்புதாதி புதுவருடு ததிம் ததிம் ததும் கதித்தகையனு திசூலம்புதாதி புதுவருடு ததிம் ததிம் ததும் கதி.

கோசலேந்திரஸ்ய ராமஸ்யாக்லிஷ்ட கர்மணஹ ஹனுமான் சித்ரு சைஞானாம் லிகந்த மாருதாத்மஜஹ அர்த்தயித்வா புரீம் லங்காம் அபிவாஜ்ய ச மைதிலீம் சமுர்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரக்ஷசாம் நராவண சகஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் சிலாபிஸ்து பிரஹரதஹ பாதபைஷ்ச சஹஸ்ரசஹ. ஜெய போலோ ராஜா ராமச்சந்திர மகாராஜ் கீ ஜெய், சீதாமாயி கீ ஜெய், பவனசுத ஹனுமான் கீ ஜெய், பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ சத்யசாயி பாபாஜி கீ ஜெய். புண்ணியமைன திவ்யமைனటువంటి சக்தி மனக்கு கலிகிந்தி. వింటేనే ఇక పారాయణ చేస్తే అందుకని రామాయణ గ్రంథం జనగణ పా